பாபா ஹிஜ்புல்லா தலா மைய பாக்காத்தி ஆகார் சகாலா பந்துக் பனம்பாக்கான் ஜிஹந்திகான் பாபா இஸ்ராயல் தீடா ஆக்கான் மைய ராங் மரேக்கா டான் மரேக்கா புன் தீடா ஆக்கான் மைய ராங் இஸ்ராயல் பரியாத்தா ஆனியா இனி முன்சுல் பாபராப்பா ஜாம் சத்லா பமின்தா இஸ்ராயல் மம்ரிந்தா கான் ஸ்ராங்காந்தரா டாப்காவாசான் பிங்கிரான் சத்லா ஸ்லாத்தான் பெய்ரூத் सहारी सतला पासुकान डारातिया मंचापे तिथिक तरजाऊ यंगपन्ना मरेका मासुकी डिवलाया लेवानन डालम कुरुन वाक्तु डुआपुल आनाम ताहुन तराखी डान डी सात यंग बरसामान हिजबुल्ला मनेम्बाक कान रॉकेत का विलाया इजरायल बागेन उतारा तर मासुक का कावासान पिंगिरान कोता पसिसिर हाफा सबुआ परियातान बरसामा यंग डिकलवार का नोले नेतान्याहू डान मंत्री प्रतानान इजरायल इजरायल कार्ज மைய பூத்கான் பாபா பரிந்தா உந்துக் மயிராங் தார்கெட் தார்கெட் டி காவாசான் பிங்கிரான் ஸ்லாத்தான் பெய்ரூத் தர் சபூத் டி ஆம்பில் மயுசுல் ஆப்பா யங் மரேகா சபூத் பாகே பிளாங்காடான் கஞ்சாத்தான் சஞ்சாத்தா யங் பருலாங் காலு காலி டி லாக்குகான் ஒலே ஹிஜ்புல்லா சர்த்தா ஸ்ராங்கான் ஸ்ராங்கன் யங் டி லான்சார்கான் தராடாப் கோத்தா கோத்தா டான் வார்கனகாடா வார்கனகாடா இஸ்ராயல் மந்திரி உர்சான் லுவார் நக்ரி டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் குமாரின் பர்த்தமூ டெங்கான் வாக்கில் பிரதான மந்திரி சகாலிகோஸ் மந்திரி பிரதானான் ஆஸ்திரேலியா ரிச்சார்ட் மார்லஸ் டி நியூ டெல்லி மலாலுயி சபுவா உங்காஹான் டி மீடியா சோசியல் மந்திரி லுவார் நக்ரி தர் சபுத் மையாம்பேகான் பாபா டியா தலா பர்பாகி பாண்டாங்கான் மங்கனாய் பர்கம்பாங்கன் ரீகியூனால் காவாசான் இண்டோ பாசிபிக் சர்த்தா உபாயம மாஜுகான் கமித்ரான் ஸ்ட்ராட்டஜிஸ் காம்ப்ரஹென்சிவ் கடுவா நகார டி பாகிஸ்தான் சவு டாங் தன் தாரா பாராமிலித்தேர் யங் சடாங் சுத்தி இதுல்ஃபித்ரி தேவாஸ் டி புனு ஒலே ஒடாங் ஒடாங் பர்சஞ்சாத்தா தா டி கனால் டி ப்ரொவின்சி ஹைபர் பக்துன்குவா பாகியன் பாடாத் லவுத் போலீசி மங்காத்தக்கான் சாங்கான் யங் தர்ஜடி டி டாயரா குலாச்சி மோர் டிஸ்ட்ரிக்ட் டேரா இஸ்மாயில் கான் அடலா இன்சிடென்ட் கத்திகா டாலம் லீமா ஹாரி தரா கிர்மன்ரூத் போலீசி கோட்வான் சடாங் பர்லிபூர் இதுல்ஃபித்ரி கத்திகா பாரா பையராங் பர்சஞ்சாத்தா மனார்கெத் கான்யா டான் மலாரிகான் டிரி சத்லா மலாக்குகான் ஸ்ராங்கான் பியாக் வர்வனாங் தலா மலுன்சுட்கான் பையலிடிகான் ஆத்தாஸ் இன்சிடென்ட் தர் சபு டான் ஒப்படாசி பஞ்சாரியான் சடாங் பர்லாங் சோங் ஒன்துக் மனாங்கா பாரா பலாக்கு டேரா இஸ்மாயில் கான் குசூசியா விலாயா குலாச்சி தலா மையாக்சிகான் ச ஜும்லா ஸ்ராங்கான் எங்கடி டார்கெத் கான் தரஹாடா பர்சனெல் கா மனான் டாலாம் பவடாப்பா தாஹூன் தராக்கீர் பங்களாதேஷ் மனாய்கான் ஹார்கா பஹான் பாக்கார் எச்சிரான் ஒன்துக் கடுவாக்காலியா டாலம் என ஆனாம் மிங்கு சபாகே பாகியண்டரி உபாய பம்னிந்தா ஒன்துக் மங்குடாங்கித் கானான் படக் கௌவாங்கா நகாரா யங் தற்பங்காரு ஒலே பிராங்டி ஆசியாபாடா டாலம் சபுவா பரியாத்தான் கமந்திரியான் எனர்கி மங்காத்தா கான் பாவா ஹார்கா மியாக் தானா டி நாய்கான் மஞ்சடி சராத்துஸ்திகா புல்லு லிமா டாக்கா யாய்து சாத்து கோமா அம்பாத் தாஸ் டாலர் அமெரிக்கா சரிக்காத் பர்லி தர் டரி சப்லூமியா சராத்துஸ் திகப்புலு டாக்கா சமந்தாரா ஹார்கா பென்சின் நாயக் மஞ்சடி சராத்துஸ் அம்பாத் புலு டாக்கா டரி சராத்துஸ் திகப்புலு லிமா டாக்கா நாமுன் ஹார்கா சோலார் தத்தாப் தீடா பருவா டி சராத்துஸ் லிமா பிளாஸ் டாக்கா பர் லிட்டர் இனி அடாலா கநாயக்கான் கடுவா டாலாம் அனாம் மிங்கு தாரிஃப் யங் டி ரெவிசித் டி தந்துக்கான் சசுவாய் டெங்கான் பருவாஹான் ஹார்கா ப்ரொடுக்ட் மியாக் மூமி இன்டர்நேஷனல் காத்தா பணியாத்தான் இது பங்களாதேஷ் மப்பர் கனால் கான் மெக்கானிஜ்மே பண்ணத்தாப்பான் ஹார்கா பஹான் பாக்கார் ஒத்தமாத்திஸ் பாடத்தாகும் டுவாரி புடுவாப்புலோ அம்பா டிமானா ஹார்கா பஹான் பாக்கார் டொமெஸ்டிக் டிசஸ்வாய் கான் சுச்சாரா பர்காலா பர்டாசார் கான் ஹார்கா பஹான் பாக்கார் இன்டர்நேஷனல் பர்க்ரா கான் நிலே துகா டான் வியாயா இம்போர்ட் கனாய்கான் தர்பாரு இனி மயூசூல் கனாய்கான் ஹார்கா பஹான் பாக்கார் பாடபுலான் அப்ரில் காரேனா பிராங் டி இரான் மண்டோரோங் ஹார்கா மியா குளோபால் மணிகாத் கான் வியாயா இம்போர்ட் பங்களாதேஷ் டி மசீர் பாரா ஆர்கியோலோக் மனமு கான் சஜும்லா ஆர்த்திஃபாக் குனோ தர்மாசுக் பராபூத் மக்கமான் பிராவுன் சீசா சீசா பாசிலிகா ரோமாவி டன்கபாலா மார்மேர் அப்ரோடாத் டேவி சிந்தா டன்க சாந்திகான் உனானி குனோ பனமுவான் பனமுவான் யங் டி தம் டி உமோம்கான் மறுப்பாக்கான் பாகியண்டரி உபாய பம்னின் தமசீர் உந்துக் மணிகாத்கான் இந்துஸ்ரி பாரிவிசாத்த நகாரா டன் மண்டாத்தாங் கான் உவாங் துணே க எக்கனோமி யங் சடாங் பர்மாசலா இந்தி டரி உபாய இனி அடலா
peresmian Museum